லட்சமாக்கி கசவுடையாடையும் சந்தனக்குரியுமாய் ஒரு தீர்த்த யாத்திரக்காயவருங்கி ஒரு தீர்த்த யாத்திரக்காயவருங்கி வண்டியில் திருநாம மந்திரங்கள் உயரும்போல்